0: சர்க்கிட்ட கேட்டேன் என்ன 264 ஹெவி இருக்கும்
1: சொல்றேன் 264 கோட்
0: Just the climb level of 390 Canadian 264.
1: And back.
0: The bike is 264.
1: Jordanian 264, climb level 390.
0: Follow 390 Canadian 264, thank you.